ஐயோ கோழிய கிட்ட விழுந்து ஆட்டிக்கா போடுற வயிற்ற கொட்டு வந்தேன் ஆட்டுக்கு நாங்கள் ஒற்றா போடாங்க ஆரா போய் போய் இவ தாத்துக்கு காடு போட்டுவான்.